நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ 4EB தமிழ்மொழியின் எண்ணமக்குரிகை குளோபல் டிஜிட்டல் அலைவரிசை. அடுத்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கப் போவது பாரதி.

0: நேர்களை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ ஃபோர்பி தமிழொலியின் என்ன குறுகை குளோபல் டிஜிட்டல் அலைவரிசை. இன்றைக்கி நான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது பாரதி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்ம நிலையத்தில் வந்து திரு செல்வின் அவர்களுடைய பெற்றோர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க, சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா.
2: வணக்கம்.
0: இன்றைக்கி வந்து நம்ம செல்வின் அவர்களுடைய பெற்றோர்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசியல் நிலவரம் பற்றி நமக்கு நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். அங்கே வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து போகுது. ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை அங்கே நிலவிட்டுருக்குன்னு சொல்ல முடியும். அதை வந்து நம்ம இன்னும் நிறைய அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுப்போம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய உங்களை பற்றி சொல்லுங்கள் நம்ம நேயர்களுக்காக.
1: என் பேர் ராபின்சன். நான் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் காஞ்சிபுரம் மண்டலத்தில் முதுநிலை கண்காணிப்பாளராக வேலை செய்துட்டு இருந்தேன். 2017 பணி ஓய்வு பெற்றுட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல. எங்கள் யூனியன் ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் இதாக இருப்பேன்,
0: ரொம்ப முக்கியமாக இருப்பேன். அந்த சங்கத்து சங்கங்கள்
1: ரிட்டையர்மெண்ட் யூனியனோட அதோட நடவடிக்கைகளெல்லாம் கொஞ்சம் கண்காணிச்சுட்டு, பெரிய பொறுப்பில் இல்லைனாலும் நான் ஒரு முக்கியமான ஆலோசனை இதிலெல்லாம் என்ன என்னோட ஆலோசனையெல்லாம் ஏற்றுக்குவாங்க, அதனால என்னை கூப்பிடுவாங்க. ஆனால் நான் பொறுப்பு எதையும் ஏற்றுக்கல, ஏற்றுக்க கூடாதுன்னு
0: இருந்துட்டீங்கட்டேன். சரி சரி. அந்த அந்த ஓய்வு பணி நடவடிக்கைகள் அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த சட்டத்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த நுணுக்கங்கள்லாம் தெரியுமா இல்லை எப்படி? அது
1: நுணுக்கம் தெரியுன்றது இல்லை, என்ன நடக்குது கோர்ட்டில், என்ன நடக்குது போவோம், நீதிமன்றத்துக்கு போகிறதும் அங்கே நடக்கிறதும், வக்கீல பார்த்துக்கிறதும், வக்கீல் என்ன நடக்குது அண்ணன் நிற்கின்றதை நாங்கள் பணியாளர்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா டிரைவர் கண்டக்டருங்க நிறையா இருக்கனால அவங்களுக்கு அவ்வளோ நுணுக்கமாக தெரியாது, என்ன நடக்க போகுதுன்றதை அவங்க கேட்பாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடிய இது உண்டு.
0: ஓகே ஓகே. அருமை. அது வந்து உங்களை நல்லா ஒரு ஒரு பிஸியாக வச்சுருக்கோம்ல இந்த ஓய்வு நேரத்துலையும் கூட உங்களுக்கு
1: ஓரளவுக்கு நல்லா பிஸியாகவே.
0: ஆமாம், அதுவும் இந்த இந்த நேரத்தில் அதை பற்றி பேசுவோம் கண்டிப்பாக. இந்த நேரத்தில் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிஸியாக தான் நினைக்கிறேன். வணக்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றி, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: என் பேர் ஷீலா. வணக்கம். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். என் மகன் இங்கே டென்டல் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அதனால் அவரை பார்க்கறதுக்காக வந்தோம். அப்பொழுது இப்போ எஃப்எம்ல கூப்பிட்டனால உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கோம். நான் போஸ்ட் மாஸ்டராக சென்ட்ரல் கவர்மெண்டில் இருந்து ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆகிட்டு இப்போது ஹவுஸ் வீட்டில் தான் இருக்கோம்.
0: இருக்கீங்க. அருமை. உங்கள் வாழ்க்கை அனுபவமும் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இந்த தபால் துறையில் வேலை செய்கிறதுங்கிறது ஒரு ஒரு ஆர் ஒரு ரொம்ப ஒரு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து
2: ரொம்ப அருமையான வேலை. நான் ரொம்ப பிடிச்சி வேலை பார்த்தது. கவுண்டர்ஸ்லாம் வேலை பார்க்கும் போதும் பப்ளிக்
0: பொதுமக்களை நேரடியாக
2: சந்திக்கிறது, அவங்களோட பேசுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது பிறகு நாங்கள் சர்வீஸ் மைண்டடா.
0: ஆமாம், சேவை மனப்பான்மையில வேலை செய்றீங்க.
2: சேவை விஷயமா பண்றதுனால நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். அந்த பொறுப்பில் இருக்கும்பொழுதும் எங்களோட வேலை பார்க்குற எல்லா பிள்ளைகளோடையும் எல்லா அஃபிஷியல்ஸோடையும் போஸ்ட்மேன் ஸ்டாஃப் எல்லாரோடையும் சேர்ந்து தபால்காரர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யும் போதும் அது வித்தியாசம் இல்லாத ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் இருந்துச்சு. நல்ல ஒரு சூழலில், நல்ல ஒரு அட்மாஸ்பியர், நல்லபடியாக ரிட்டையர் ஆனேன். நான் நல்ல சந்தோஷமாகவும் ரிட்டையர் ஆனேன். நல்ல ஒரு சர்வீஸ் நாங்கள் பண்ண ஒரு மன திருப்தி எனக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துச்சு.
0: நீங்கள் சொன்னீங்க அந்த பொதுமக்களை நீங்கள் நேரடியாக சந்திக்கிறதுனால உங்களுக்கு அந்த பணி அழுத்தம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும்ல, ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு
2: இல்லை? நான் ரொம்ப சந்தோஷமாக வேலை செய்வேன்.
0: அப்படிங்களா?
2: ஆமாம். எங்கிட்ட பென்ஷன் வாங்க வரவங்க, ஸ்கூல்ஸ்லேருந்து பார்சல்ஸ் எல்லாம் அனுப்ப வரவங்க, எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் அனுப்ப வரவங்கெல்லாம் நான் ஒரு சேவை நோக்கத்தோடு செய்யும் பொழுது எல்லாரும் நல்லா எதிர்பார்த்து வருவாங்க, நான் இருக்கேனா அப்படின்னு கேட்டுட்டு வருவாங்க. அந்த பென்ஷனுக்கு வரவங்களுக்கும் முடியலைன்னா கூட இறங்கி கீழே போய் நின்று அவங்கள பார்த்து பேசி அவங்களுக்கான என்ன காரியம் வேணும்னாலும் ரொம்ப சேவை நினைப்புகளோடு தான்
0: செய்வேன். மகிழ்ச்சியை ரொம்ப அனுபவிச்சு
2: ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை தான் நான் செஞ்சேன். சில நேரங்களில் எங்களுக்கு பிஎம்ஜிஸ் ஆஃபீஸ் அங்கே இருந்தாலும் சில இது வரும்,
0: உத்தரவுகள்
2: வரும், ப்ரெஷர்ஸ்
0: அழுத்தங்கள்
2: வரும். ஆனால் அதையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லாரோடையும் ஒத்துழைச்சு, என் கூட வேலை பார்க்குறவங்களும் நல்லா ஒத்துழைச்சு செஞ்சனால என்னால் நல்லபடியான ஒரு சர்வீஸ் சேவையை கொடுக்க முடிஞ்சது. எங்கள் துறை
0: மன நிறைவாக நீங்கள் அந்த பணியை முடிச்சிருக்கீங்க.
2: அந்த டிபார்ட்மெண்ட் வேலையிலையும் கூட அந்த அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் சப் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்,
0: கீழே இருக்க கிளைக்கலவர்லேருந்து
2: ஹெட் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன் நான். அதனால் அங்கே அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த பிரிட்டிஷ் பீப்புள்
0: ஆங்கிலேயர்கள்
2: நம்ம
0: உருவாக்குன
2: அந்த சிஸ்டம் ரொம்ப அருமையானதாக இருக்கும். அதெல்லாம் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி நாங்கள் ரொம்ப ஒரு சின்ன தப்போ ஒரு சின்ன பைசா கூட நாங்கள் டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அதை நான் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவேன். அதை ரொம்ப நல்லா வேலை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம்.
0: அருமையாக சொன்னீங்கம்மா, ரொம்ப நேர்த்தியாக வேலை செஞ்சேன்னு சொன்னீங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. இப்போ வந்து நம்ம நீங்கள் தபால் துறையில் பல வருடங்களாக இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுருப்பீங்க. அந்த ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? முன்னாடிலாம் வந்து தந்தி, அந்த காசோலை, அதெல்லாம் வந்து மணி ஆர்டர்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனால் இன்னைக்கு காலத்தில் வந்து தந்திலாம் இருக்கு, தந்தி எனக்கு தெரிஞ்சு தூக்கிட்டாங்கன்னு
2: நினைக்கிறேன்.
0: இல்லை இல்லை, தந்தி எடுத்துட்டாங்க. மணி ஆர்டர் எந்த அளவுக்கு இதெல்லாம் இப்போ இல்லைல்ல. இப்போ இந்த மாதிரி
2: மணி ஆர்டர் புக் பண்ணுறோம், இதே மணி ஆர்டர் ஃபார்ம் தான் அங்கே போகும், அதை மடித்து அந்த ஆஃபீஸ்க்கு போகும். ஆமாம், இப்போ எல்லாம் ஆன்லைன்.
0: ஆமாம், எனக்கும் ஞாபகம் இருக்குது. நான் வந்து பள்ளி கிட்டத்தட்ட நான் எனக்கு ஒரு 8-9 வயசு இருக்கும். நான் இந்த சம்மர் ஹாலிடே, இந்த கோடைக்கால விடுமுறைக்கும் எங்கள் ஊருக்கு போயிடுவேன். எங்கள் ஊரில் வந்து அங்கே கோவில் திருவிழா நடக்கும். அதுக்கு எங்கள் அப்பா இங்கேருந்து 50 ரூபா மணி ஆர்டர் அனுப்புவார் மெட்ராஸ்லேருந்து எனக்கு. ஏன்னா நான் வந்து வாங்கி அதை செலவு பண்ணுவேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காது. ஆனால் இப்போ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் போனது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதாவது உங்களுக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இப்போ என்ன, இப்போ மணி ஆர்டர் கிடையாது, இப்போ தந்தியும் கிடையாது.
2: மணி ஆர்டர் அனுப்புகிறோம், இப்போவும் அனுப்புகிறோம். ஆனால் இப்போ அதே ஃபார்ம் போகாது,
0: உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த மாற்றங்கள், அந்த டெக்னாலஜி, அந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி வந்து தபால் துறை மேலே தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இது மட்டும் இல்லாமல் வங்கி எனக்கு தெரிஞ்சு சேமிப்பு கணக்கு நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பண்ணுவாங்க. இப்போ அதுவும் ஓரளவுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்குங்களா, இல்லை எப்படி உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரியுது?
2: வரைக்குமே இந்த சேவிங்ஸ் பேங்க்குங்கிறது வந்து எங்களுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு.
0: இன்னமும்
2: நல்லா போயிட்டுருக்கு. இன்னமும் சேவிங்ஸ் பேங்க் எங்களை தேடி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு செக்யூரிட்டி ஃபீல் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஐடிக்கு சொல்றதோ இல்லை நீங்கள் இவ்வளோ ரூபா பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் பண்ணால் இவ்வளோ ரூபா பண்ணாக்கா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், இதுக்கு மேலே அப்படியெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அதனால் அவங்க ஈஸியாக சாதாரண மக்களும் வந்து போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி, அந்த வயசானவங்கெல்லாம் வந்து போடும் போதெல்லாம் சந்தோஷமாக வந்து போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறது பேங்க்கை விட நல்லா ஃபீல் பண்ணுற மாதிரி தான் எங்ககிட்ட சொல்லுவாங்க. நல்லா இருக்க மாதிரி தான் சொல்லுவாங்க.
0: ஆனால் மற்றபடி
2: இன்னைக்கு சென்ட்ரலைஸ்டு,
0: அதாவது
2: இன்னைக்கு நம்ம போடுற அமௌண்ட்டு நம்ம மெசேஜஸ் வீட்டுக்கு வருது.
0: ஆமா ஆமா,
2: நீங்க இவ்வளவு போட்டிருக்கீங்க, நீங்க இவ்வளவு எடுத்துக்கீங்க எல்லாம் வருது. முதல்ல அதெல்லாம் நமக்கு
0: முதல்ல அந்த புக் மாதிரி லெட்ஜர் மாதிரி வச்சு அதல எழுதிக்கிட்டு பாஸ்புக்ல எழுதிக்கிட்டு
2: பாஸ்புக் இருக்கு அது என்ட்ரி போட்டு தரோம். ஆனா அந்த அமௌண்ட் போனது வந்ததெல்லாம் நமக்கு தெரியாது, அந்த என்ட்ரி மட்டும் தான். பட் இப்போ நமக்கு மெசேजेस வருது.
0: புரியுது. பரவாயில்ல, தொழில்நுட்பம் இதுலயும் வந்து நல்லா
2: வளர்ந்திருக்கு. ஒரு விதத்துல நம்ம மற்றவங்களை விட அட்வான்ஸ்டா இல்லனா நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க.
0: சோ நம்மளும் அந்த காலம் போற வேகத்துக்கு
2: தாக்கு பிடிச்சு ஓடணும். நம்ம அந்த லெவலுக்கு போனாதான் நம்மளும் அச்சீவ் பண்ண முடியும்.
0: கரெக்ட். ரொம்ப அருமையாக சொன்னீங்க, ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி எனக்கு வந்துச்சு நீங்கள் தபால் துறை சொன்னேன். நம்ம ஐயாட்ட பேச, வணக்கம் சார். இப்போ நீங்கள் வந்து அந்த போக்குவரத்து துறையில் அந்த ஆடிட்டிங்கில், அதுவும் வந்து அந்த அந்த இது பண்ணுறதில் தணிக்கையில் இருந்திருக்கீங்க. அது எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே ரொம்ப ஒரு அழுத்தம் தரக்கூடிய வேலையாக இருக்குது. அதை இப்போ நீங்கள் தணிக்கை பண்ணும்போது ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் மேலதிகாரிகளுக்கு சொல்லும்போது, இப்போ நீங்கள் அரசாங்கத்துறையத்தில் இருந்ததுனால நான் சொல்கிறேன், ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இல்லையா, அதை சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது அழுத்தங்கள் இல்லை, ஏதாவது இல்லை அது வேணாம் அது அந்த மாதிரி ஏதாவது நீங்கள்?
1: எங்களோட பணியே அது தானே, என்ன தவறுகள் நடக்குது, எப்படி அது நடக்குது, எவ்வளோ தூரத்துக்கு நடந்திருக்கு, அதை எப்படி தடுக்கிறது இன்னும் வருங்காலத்தில், அது அது மாதிரி இது. நான் நிறைய தவறுகளை கண்டுபிடிச்சிருக்கோம், டீசலில் நடந்த தவறுகள்,
0: முறைகேடுகள், அந்த மாதிரி
1: அக்கௌண்டிங் அதாவது கணக்கீடுல செய்கிற தவறுகள், அது மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இது பண்ணியிருக்கோம். அதனால கூட செய்கிற வேலை செய்கிற பணியாளரே சில நேரம்
0: நம்மளை
1: தண்டனைக்குள்ளாகும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வேலைன்னும் போது அதை பண்ணி தான் ஆகணும், அதில் வந்து நம்ம சமாதானப்படுத்திக்க முடியாது. அவங்களும் அதை ஏற்றுக்குவாங்க, நம்ம கண்டுபிடிக்கிறது உண்மையான தவறு தான் அப்படின்றத ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். செய்த தவறு தானே சொல்கிறோம், அதனால அதை இது பண்ணிவிடுவோம். அதிகாரிகள் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அவங்க மேலே இருக்க குறை சொல்கிற மாதிரி. பட் அதை நாங்கள் செய்திருவோம், அதை அதிகாரிகள் மட்டத்தில் அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க. மற்ற தண்டனையெல்லாம் நாங்கள் என்னோட கீழே வர சப்பானியன் ரெட்ஸ் இதை நான் பார்த்துக்குவேன்.
0: அருமை. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து நம்ம செல்வன் அவர்களுடைய தந்தை அவங்க தாயார்கிட்ட பேசுவோம். நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட பேச போகிறோம். நம்ம இந்த பாடல் கேட்டுட்டு வருவோம் நேர்களே.

0: நேர்களை ஒரு அருமையான பாடல் கேட்டோம். நீங்கள் கேட்டுக்கொண்டு ரேடியோ ஃபோர் பி தமிழொலியின் எண்ணம் குறுகிய குளோபல் டிஜிட்டல் அலைவரிசை. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து செல்வனுடைய தந்தை திரு ராபின்சன் அவர்களும் அவர்களுடைய தாயார் திருமதி ஷீலா அவங்ககிட்டயும் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பேசுவோம் சார். அதாவது நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறதுனால அவங்க நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இப்போ சட்டசபை தேர்தல் இருக்குது அப்படின்னு தெரியுது. இந்த முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு கள சூழ்நிலை இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு செய்திகள்லாம் பார்க்கும்போது. முக்கியமாக நடிகர் விஜய் வந்து அரசியல் தலைவர் விஜயான அதாவது கட்சித் தலைவர் தாவேக்கா ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து அவருடைய தாக்கம் வந்து இந்த இரண்டு திராவிட கட்சிகள் மேலேயும் நிறைய இருக்குது அப்படின்னும் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திரு ராபின்சன் அவர்கள்? இப்போ வந்து விஜய் மாதிரியான ஒரு புது நபர் வந்து தமிழக அரசியலுக்கு தேவையா இல்லையான்னு நான் கேட்க மாட்டேன். கண்டிப்பாக அவர் தேவைதான். ஆனால் வந்து அவர் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்? இப்போ வந்து திராவிட கட்சிகள்னால் வந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் பாரம்பரியமான கட்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தால் சரி, அடுத்த அதிமுக வந்தால் அதுக்கப்புறம் வந்த கட்சி. ஒரு புது பிளேயர் உள்ளே வர்றதுனால ஒரு புது அதாவது புதிய ஒரு தலைவர் உள்ளே வர்றதுனால மக்கள் அவ்வளோ சீக்கிரம் அங்கே தாண்டி போயிடுவாங்க, இன்னொருத்தரை பார்த்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி பண்ணணுன்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து இப்போ விஜயோ அவர்களை என்ன பண்ணால் அவரால் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க?
1: என்னோட கருத்து என்னன்னா, விஜய் வர்றது வந்து நம்ம வரவேற்கணும் முதல்ல
0: கண்டிப்பாக.
1: ஏன்னா திராவிட கட்சிகளே ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க, இவங்க மாத்தி அவங்க நமக்கு வேற விதமான வழியே இல்லாமல் இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ ஒரு மாற்று ஏற்பாடு மாதிரி வந்திருக்கு.

0: பார்த்தா அது அப்படியும் தெரியல.
1: ஓ இல்லை,
0: என்னோட வயசில் இருக்கவங்க எல்லாம், என்னோட யூனியனில் இருக்கவங்களா எல்லாரும் கேட்டாலும் இந்த தடவை விஜயை தான் நம்ம ஆதரிக்கணுன்றதே சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு விஜய்க்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது.
1: ஆனால் நீங்கள் வந்து இப்போ அரசுத்துறை சார்ந்த வேலையில் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு அரசுத்துறை வந்து திமுகவுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் நீங்களே இப்போ விஜயை வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, என்ன வந்து விஜய் அந்த அளவுக்கு இப்போ வந்து, நான் இப்போ யாரையும் இது சொல்லலை, இப்போ நாம் தமிழர் சீமானும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நாளாக அரசியல் களத்தில் இருக்கார், கிட்டத்தட்ட 8% வரைக்கும் வாங்கி வந்துட்டார். விஜய் வந்து என்ன தனித்துவமாக பண்ணிடுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: அதாவது திமுகக்கு இருக்குதுன்றீங்க, இருந்தது அப்படிதான் நான் சொல்றேன்,
1: இருந்ததுன்னு
0: தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 5 ஆண்டுகளாக அவங்க நிறையா வந்து ஒரு வெறுப்பை தான் சம்பாதிச்சிட்டாங்க. அதாவது அவங்க சொன்ன திட்டங்கள் எதையுமே நிறைவேற்றல, தேர்தல் வாக்குறுதியே நிறைவேற்றல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மாதத்துக்கு ஒரு தடவை இது மின் கணக்கு எடுப்பேன்னு சொன்னாங்க, ஆனால் அது நிறைவேற்றவே இல்லை, கடைசி வரைக்கும் நிறைவேற்றல. கேட்டாதுக்கு சார் மீட்டர் இல்லை, இந்த மீட்டர் ஸ்மார்ட் மீட்டர் வரணும் இது அதுன்றாங்க. 5 வருஷமாக பண்ண முடியாத அவங்களால. அதே மாதிரி எங்கள் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய டிஏவை 2015 அதிமுக ஆட்சியில் நிறுத்தினாங்க. அப்போது சில போராட்டங்கள்லாம் நாங்கள் நடத்தினோம், ரிட்டையர்மெண்ட் ஆளுங்கள்லாம் சேர்ந்து, அதாவது பணி ஓய்வு பெற்ற ஒரு போராட்டங்கள்னு. அப்போது ஒரு தடவை போராட்டம் பண்ணும்போது ஸ்டாலின் நேரடியாக வந்து நீங்கள்லாம் வேலைக்கு போயிடுங்க, பண்ணாதீங்க, இது பண்டிகை காலம், அந்த மாதிரி காலத்தில் மக்கள் வந்து சிரமப்படக்கூடாது, அடுத்து வர்றது நம்ம ஆட்சி தான் வருது, நம்ம ஆட்சிக்கு வந்த 100 நாளைக்குள்ளே உங்களோட கோரிக்கைகளை அனைவத்தையும் நிறைவேற்றுவேன்னாரு. நிறைவேற்றுவேன்றதை கன்சிடரே பண்ணலை அவர். அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆச்சு அவர் தரல. நாங்கள் வழக்கெல்லாம் தொடர்ந்தோம், ஓய்வு பெற்றோர் சார்பாக வழக்கெல்லாம் சில யூனியன் அதெல்லாம் தொடர்ந்தாங்க. தொடர்ந்த வழக்கில் ஜெயித்தாங்க, நல்ல தீர்ப்பு பெற்றாங்க, கொடுத்துடணும் இவங்களுக்கு, கொடுத்து தான் ஆகணும்.
1: உங்கள் பக்கம்
0: தீர்ப்பு சாதகமான தீர்ப்பு வந்துச்சு. ஆனால் அரசு அப்பீல் போயிட்டே இருக்குது.
1: ஓ, அது மேல்முறையீடு போயிட்டே இருக்காங்க.
0: மேல்முறையீடு போய் என்னன்னவோ SLP போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த
1: நீதிமன்றம் போயிட்டாங்களா,
0: உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு சாதகமாக கொடுத்த பிறகு அதுக்கு SLP பெட்டிஷன் ஒன்று போட்டு, அதை கியூரேட்டிவ் பெட்டிஷன் ஒன்று போட்டு, அது மாதிரியெல்லாம் ரொம்ப இது பண்ணாங்க. கடைசியில் வேறு வழியே இல்லாமல் கொடுக்க வச்சுட்டாங்க. ரொம்ப அரசு ரொம்ப நீதிமன்றம் ரொம்ப தீவிரமாக அரசை
1: கண்டிப்பாக சொல்லிட்டாங்க நீதிமன்றம்.
0: ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்தாங்க, ஆனாலும் அரியாசை இன்னும் கொடுக்கல.
1: இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த விடுபட்ட
0: 2015 இந்த வர வித்தியாசம்,
1: ஆமாம், அந்த விடுபட்ட அந்த அந்த
0: அதுவே சில லட்சங்கள் வரும், ஒரு பணியாளருக்கும் அதை கொடுக்கல. கேட்டால் இப்போ வந்து தீர்ப்பே வந்து வெறும்
1: இதுக்கப்புறம்
0: இதுக்கு தான் கொடுத்தாங்க, உங்களோட பட்ஜெட்டுக்கு தான் தீர்ப்பு கொடுத்தாங்க, அரியாஸ் கொடுக்கணும்னு சொல்லலை அப்படின்றாங்க. ஆனால் அதையும் நீதிமன்றம் ஏற்கலை. இப்போ இருந்தாலும் இவங்க வாய்தா இது அதுன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டே வர்றது வந்து ஒரு 2 கட்சிகளும் சேர்ந்து பண்ண மாதிரி தான்.
1: திமுக அதிமுக ரெண்டு சேர்ந்து பண்ண மாதிரி
0: அதிமுக நிறுத்தினாங்க, திமுக வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு
1: கொடுக்கல. ஆமாம்,
0: ரெண்டு பேரும் மாற்றி சொல்லிக்கிறாங்க.
1: ஆமாம்,
0: எங்களுக்கு பணம் இல்லை இல்லைன்னு. ஆனால் பணம் இல்லாததுக்காக ஏதாவது இதை நிறுத்துகிறாங்களா? எல்லா இதையும் செய்துட்டு தான் இருக்காங்க.
1: அது ஆமாம்,
0: அதனால அது
1: நீங்க ரொம்ப
0: ஏமாற்றம் அடைஞ்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்கு. சரி, இந்த திராவிட கட்சிகளை நம்பி இப்படிதான் ஏமாறணுமான்ற சமயத்தில் இந்த விஜய வந்து வரவேற்கிறது வந்து ஒரு புதிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துருக்குது.
1: இப்போ வந்து விஜய் அவர்கள் பற்றி பேசும்போது அவருடைய அரசியல் தொலைநோக்கு கொள்கை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது அவருக்கு. இப்போ வந்து 2 நாள் முன்னாடி தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தார் அவர், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, அந்த மகளிர் தினத்தன்னைக்கு தான் வெளியிட்டிருந்தார். அவர் வந்து முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறப்ப என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இலவசங்கள்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டேன், எதுக்கு மக்களுக்கு இலவசம் கொடுக்குறீங்க, இலவசம் கொடுக்குறீங்கன்னாரு. இப்போ அவர் தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அதையே தான் திருப்பி சொல்கிறாரு, இலவசம் இப்போ இவங்க என்ன கொடுக்குறாங்களோ, இப்போ 2000 கொடுக்குறாங்களோ நான் 2500 கொடுக்குறேன், குழந்தைகள் பிறந்தால் இப்போ கல்யாணம் ஆக போகிற பெண்களுக்கு வந்து நான் 1 சவரன் தங்கம் கொடுக்குறேன், பேருந்தில் அந்த மாதிரி இலவசமாக கொடுக்குறேன், திருப்பி அதே தான் விஜய் வந்து சொல்கிற மாதிரி தெரியுது. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப திருப்பியும் விஜய் அதே மாதிரி ஒரு திராவிட, இப்போ அவர் கட்சி பார்த்திங்கன்னா கழகம்னு தான் வச்சுருக்காரு, தமிழக வெற்றி கழகம். கிட்டத்தட்ட அவர் எடுக்கிற ஸ்டாண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு திராவிட கட்சி மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து அவர் என்ன சொல்லிக்கிறாரு, எனக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னும் சொல்லிக்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராமிசிங்காக இருக்கிறாரு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அவரை நம்பி கொடுக்கலான்னு யோசிக்கிறீங்களா, இல்லை ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா?
0: இல்லை, இந்த இலவசங்கள் கொடுத்த வரைக்கும் மக்களை வந்து இவங்க ரெண்டு கட்சிகளும் பழக்கப்படுத்திட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. திடீர்னு அவர் வந்து அதை நிறுத்தினாருன்னா அது அவருக்கு எந்த அளவுக்கு வர

0: வரவேற்பு கொடுப்பாங்க,
1: பேக் ஃபயர் ஆகும்,
0: பேக் ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால அவங்க அவர் வந்து அதுலேயே ப்ரோ அது அதோடய சேர்ந்து பயணிக்கலாம்னு நினச்சிருக்கலாம், அது ஒரு பெரிய தப்பாக தெரியல. ஆனால் இவர் நல்லா செய்வாருன்றது இவங்க ரெண்டு கட்சிகளும் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது எப்படி புதுசாக நல்லா தான் செய்தார், அவர் வந்து தொலைநோக்கு பார்வை இருக்குதா இல்லையான்றத எம்ஜிஆர் வந்து ரொம்ப காலம் அந்த கட்சியில் பயணித்தாலும் அவர் வந்து பெரிய பொறுப்பு, அவர் பொருளாளராக இருந்தார்,
1: ஆனால்
0: பெரிய பொறுப்பில் அவர் வந்து ரொம்ப அரசியல் மேடையில் இதெல்லாம் பேசின மாதிரி
1: இருக்காது.
0: அதனால அவர் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருந்தது. அதனால அவருக்கு எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களெல்லாம் வச்சு நல்லது செய்யணும்னு சொன்ன உடனே அதுக்கான வழிகளெல்லாம் அவங்க சொன்னாங்க.
1: புரியுது.
0: அதே மாதிரி விஜயாலயம் செய்ய முடியும், அவருக்கு இல்லைனாலும் அவருக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல கூட்டம் இருக்காங்க. ஒரு சீனியர் அரசியல் தலைவர்கள்லாம் இதை செங்கோட்டையன் மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றத சொல்லித்தரதுக்கு ஆள் இருக்கலாம். எல்லாமே தெரிஞ்சுட்டு அரசியலுக்கு வரணும்னு நினச்சா அப்போ யாருமே வர முடியாது.
1: கரெக்ட், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் அரசியலுக்கு வரணும்னா அது முடியாது. அரசியல் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களும் அதை கற்றுப்பாங்க, அடிப்பட்டு கற்றுப்பாங்க.
0: சில தவறுகள் செய்தால் தான் தவறுகள் தான் பாடமாக இருக்கும்.
1: ஆமாம்,
0: அது மாதிரி
1: ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ அவங்க அம்மாட்ட கேட்போம்மா. திருமதி ஷீலா, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து ஸ்டாலின் வந்து இப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் சார்ந்த நிறைய திட்டங்களை வந்து இந்த வாட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து அந்த பேருந்து, இலவச பேருந்து வந்து இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிதாக தெரியலனா கூட கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் அது ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த உதவித்தொகை கொடுக்கறது, அப்புறம் அந்த மாதிரி நிறைய மகளிர் சார்ந்த விஷயங்கள் நிறையா அவங்க கொண்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதே மாதிரி விஜய்க்கும் பார்த்திங்கன்னா வந்து பெண்களுடைய ஓட்டு நிறையா இருக்குது, பெண்கள் ஆதரவு நிறையா இருக்குது. ஏன்னா அவர் இந்த திரைத்துறையிலேருந்து வந்ததுனால பெண்கள் ஆதரவும் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து ஒரு ரெண்டு வியூ இருக்குது. இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் மகளிர் வாக்குகள்தான் அதிகமாக இருக்குது ஓட்டு. இப்போ வந்திருக்க எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் விட்டு அந்த லிஸ்ட்டு படி பார்த்திங்கன்னா மகளிர் வாக்கு சதவீதம் தான் ஆண்களை விட அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு இதுவும் வருது. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து ஸ்டாலின் பண்ணியிருக்கிற இந்த சில மகளிர் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து உண்மையிலேயே பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா இருக்கா? அதை வந்து திமுக வந்து அவங்கள வந்து திமுக பக்கம் தள்ளுற மாதிரி இருக்கா, எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை பெரும்பாலானவர் ஒரு ஒரு ஒரு ஒரு பெண்ணாக நீங்கள் வந்து எப்படி நினைக்கிறீங்க அந்த மாதிரி அந்த சில எம்பவர்மெண்ட் திட்டங்கள்லாம் கொண்டு வர்றது வந்து நமக்கு நேரடியாக அதை பயன் இல்லைனாலும் எங்கேயோ ஒரு ஒரு மகளிரோ இல்லை அந்த கிராமத்தில் இருக்கவங்களோ அதில் பயன்படுறாங்கன்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு எப்படி தோணுது அது?
2: இலவசங்கிறதே எனக்கு ஃபஸ்ட்டு அது பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா இலவசமாக கொடுக்கும் போது அவங்களுக்கு சோம்பேறித்தனம் தான் ஜாஸ்தி ஆகுது. இன்னொன்று, சாதாரணமாக கஷ்டப்படுறவங்க இந்த வில்லேஜ்லேருந்து வர பிள்ளைகள் படிக்கிறதுக்கோ இல்லைன்னா அந்த பெண்கள் கிராமத்துலேருந்து வர பெண்கள் வேலைக்கு போகிறதுக்கோ கூலி வேலை செய்கிறவங்க போகிறதுக்கோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது சரியான காரியமாக இருக்கும். ஆனால் நம்ம கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நல்ல சொந்த வீடு வச்சுருக்காங்க, அவங்களுக்கு அந்த பஸ் ஃபேரெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இந்த பஸ் ஃபேரெல்லாம் கொடுக்குறனால நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே மோசமான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கும் போது அது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களுக்கு அது தேவையும் இல்லை. ஒரு ஆளுக்கு இவ்வளவுன்னு ஒரு பஸ் ஃபுல்லாக ஒரு பெண்கள் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ஒரு பஸ்ஸும் ஒரு ஒரு ஏரியாவில் இருந்தால் எத்தனையோ கோடியில் மாதக்கணக்கில் லாஸ். அதை பண்ணியிருக்கவே வேண்டாம்.
1: ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்குவரத்துங்கிறது சேவை இதில் வரும், இது வந்து லாபம் பார்க்குற துறை கிடையாது. ஐயா போக்குவரத்தில் இருந்திருக்கார், அவருக்கு தெரியும். இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறை, இதில் வந்து நம்ம லாப நஷ்டம் பார்த்து செய்ய முடியாது அப்படின்னு ஒரு பார்வையும் அவங்க பக்கம் வைக்கிறாங்க இல்லையா? அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ பார்க்குறீங்க அதை?
2: இல்லை, இது லாபம்லாம் இல்லை, அது ஒரு ஃபேமிலியில் அந்த பஸ்ஸுக்குன்னு செலவு பண்ணுற பணம் ரெண்டு பேர் சம்பாதிக்கிற வீட்டில் அது பெரிய விஷயமே கிடையாது.
1: ஆமாம்,
2: அது சேவை மனப்பான்மையோட கூட ஏற்றுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அது உண்மையாக போய் சேர வேண்டிய ஆளுகளுக்கு போகிறது கிடையாது. விவசாயிகளோ இல்லை கிராமத்தில் இருக்கவங்களுக்கோ பாருங்கள், இன்றைக்கும் அந்த விவசாயிகளுக்கு தேவையான காரியங்கள் எவ்வளோ செய்யலாம், அவங்களுக்கு அந்த ஆழ்துணை கிணறு போட்டு கொடுக்கலாம், கரண்ட் இல்லை, விவசாயத்தை அது நவீன முறையில் எவ்வளவோ செய்யலாம், இன்றைக்கு வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே செய்யலை. எனக்கு அது ரொம்ப வருத்தம். எனக்கு இன்றைக்கும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை இன்னும் ஏன் மேம்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல எனக்கு இன்னமுமே வருத்தமாக இருக்கும். விவசாயிகளை இன்றைக்குமே நான் யோசிப்பேன், இன்றைக்கும் ஜெபம் பண்ணும்போது கூட யோசிப்பேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளோ பாடுபட்டு அவங்க இன்றைக்கி இல்லைன்னா நம்ம உட்காந்து சாப்பிட முடியுமா சொல்லுங்கள்?
1: முடியாது, கஷ்டம்.
2: இன்றைக்கி அவ்வளவு இதாக சீரகம் இந்த கடு
1: இல்லை, அதுதான் அது வந்து
2: இது வந்து இன்றைக்குமே எந்த கவர்மெண்ட்டுமே செய்யலை. எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே அதை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும்ன மாதிரி யோசிக்க மாதிரி. அதே மாதிரி இலவசங்கிறது வந்து அந்த ஹெல்ப் பண்ண மாதிரி ஏழை பிள்ளைகளுக்கு அந்த தாலிக்கு கொடுக்கறதோ அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். அதில் ஒன்றும் இல்லை, அது மாதிரி பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு, கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும் பண்ணலாம். பட் வசதியானவங்களுக்கு அந்த பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க பாருங்க. எங்கள் காலனியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் லட்ச லட்சமாக வச்சிருக்கவங்க தான் வாங்குறாங்க அந்த பணத்தை.
1: அந்த பொங்கல் 2000 ரூபாய்
2: எதுக்கு கொடுக்கணும்? அவங்கள்ட்ட 1000 ரூபாய் இல்லையா, 5000 ரூபாய் இல்லையா,
1: ஆனாலும் போய் வாங்கிக்கிறது. எல்லாரும்
2: வாங்கிக்கிறாங்க, எல்லாம் போய் வாங்கிக்கிறாங்க. எதுக்கு வாங்குறோம், எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்? அது நம்மளோட வரி பணத்தையே கொண்டு போய் அங்கே கொடுக்குறீங்க. அதை வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லாக, எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இல்லாத சின்ன பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருக்காங்க, பிளஸ் டூ படித்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கைத்தொழில் மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சு கொடுக்க செல்லலாம். அதை மாதிரி இதுலேயும் இஷ்யூலையும் அவங்க இது பண்ணலாம். அதே மாதிரி அன்னைக்கு ஒரு பையனை யூடியூப்பில் பேசினான், என்ன சொன்னான்னா, நீ இந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறேன்ட்டு, நீங்கள் இந்த கவர்மெண்ட் சொல்கிறதே இலவசத்தெல்லாம் விட்டுருங்க, டூரிசம் வந்து எல்லா ஊர்லேயும் சிலான்ல
1: தகுந்த
2: இருக்கு, நம்ம சுற்றுலாத்துறை மேம்படுத்தினா நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய இடங்கள் அவ்வளோ அருமையான இடங்கள் இருக்கு, அதை ஏன் மேம்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சின்ன பையன் கேட்கலாம்.
1: இல்லை அது கரெக்ட் தான், அது வந்து இன்னும் நம்ம வந்து மேம்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா. சரி, இப்போ வந்து விஜய் உள்ள வர்றதுனால ஏதாவது இதை சரி பண்ண முடியும்னு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை என்ன நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து
2: உங்களுக்கு? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, வித்தியாசமான ஒரு கோணத்தில் அவர் பேசுகிறாரு, நிறைய பேசுகிற விஷயம், நிறைய விஷயங்கள் புதுசாக வராருன்னு சொல்கிறீங்க, ஆனால் எவ்வளோ விஷயங்களை பற்றி அவருக்கு தெரிஞ்சு தான் பேசுகிறாரு. அந்த எலெக்ஷன் கேம்பெயினில் பேசும்போது பார்க்கும்போது எனக்கே கூட சில விஷயங்கள் தெரியல, இதெல்லாம் நடக்குது அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லும் போது விஷயங்கள் தெரிஞ்சு அவருக்கும் யாரோ கைட் பண்ணுறாங்க, கைட் பண்ணி அவர் கூட இருக்கவங்களாம் சேர்ந்து தான் அவருக்கு சொல்கிறாங்க வைக்கிறாங்கன்னும் போதும் அதை செய்யணும்னு ஒரு ஆசையோட, ஒரு வித்தியாசமான ஒரு கவர்மெண்ட் கொடுக்கணும், மக்கள் நல்லது செய்யணும், அவங்க நல்ல பெனிஃபிட் அவங்களுக்கு நிறைய
1: கிடைக்கணும்,
2: அவங்க அனுபவிக்கணுங்கிறதுக்காக அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்பொழுது அது அனுபவிக்கிறது ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதே ஒரு சந்தோஷமான காரியம்.
1: அதாவது அந்த மாதிரி பேசணும்னு ஒரு புதுசாக வந்திருக்கவர் சொல்றதே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்.
2: அது அவர் நடைமுறைப்படுத்தினா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணாலும் நல்லா இருக்கும் தான் தோணுது. ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே,
1: வாய்ப்பு
2: கொடுத்து பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க எடுத்துருங்க.
1: ஆமா, எல்லாருமே அதான் சொல்றாங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், அவருக்கு வாய்ப்பு கொடுக்காமலே அவர் வந்து சொல்றாரு
2: நல்லா செஞ்சுட்டு போட்டோம்.
1: ஆமா ஆமா, சரி, ரொம்ப ரொம்ப கரெக்ட். நீங்க இந்த சொன்ன வார்த்தைகள் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, வாய்ப்பே கொடுக்காம அவர் பண்ண மாட்டார்னு சொன்னா என்ன, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா நமக்கு தெரியும் அப்படின்ட்டு. சரி நேர்களை, நம்ம தொடர்ந்து திருமதி ஷீலா மற்றும் திரு ராபின்சன் அவர்கள்ட்ட பேசுவோம், அதுக்கு முன்னாடி இன்னொரு பாடலை கேட்டுட்டு வருவோம்.

0: நேர்களை ஒரு அருமையான பாடல் கிட்டும் மீண்டும் நம்ம நிகழ்ச்சியை தொடருவோம். நம்ம திரு ராபின்சன் அவர்கள்ட்ட பேசிட்டு இருந்தோம். ராபின்சன், இப்போ வந்து ஐயா நீங்கள் சொல்லுங்கள், விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப முதல் முதல்ல வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு வந்து ஒரு முழக்கத்தை வந்து விட்டார். முதல் முதல்ல அவர் அந்த இதில் விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்திலே சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு பேச்சு வர ஆரம்பிச்சது. நீங்களும் கொடுக்கணும் கொடுக்கணும்ட்டு திருமாவளவனாக இருக்கட்டும் சரி, காங்கிரஸும் சரி, கிட்டத்தட்ட காங்கிரஸ் ரொம்ப இப்போ இழுப்புறையில் தான் அந்த 28+1 கூட்டணி கணக்கே முடிஞ்சுது. ஆனாலும் விஜய் வந்து இவ்வளோ சொல்லியும் வந்து இது வரைக்கும் விஜய் கூட கூட்டணிக்கு எந்த கட்சிகளும் வரல. எனக்கு தெரிஞ்சு முஸ்தஃபானந்த் ஒருத்தர் வந்திருந்தார், அப்புறம் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து விஜய் கூட கூட்டணிக்கு சேர்ந்திருக்காரு. இது வரைக்கும் வேறு எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல. அவங்க காங்கிரஸ் வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்கன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் வந்து காங்கிரஸ் கடைசி நேரத்தில் திமுக கிட்டே போயிட்டாங்க. விஜய்க்கு வந்து இவ்வளோ நான் வந்து இவ்வளோ பண்ணுறேன் சொல்லியும் யாரும் வராதது அவருக்கு வந்து எப்படி சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமான்னு நினைக்கிறீங்க?
1: எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து இது சாதகமான இது தான். காங்கிரஸ் வராதது வந்து காங்கிரஸுக்கு தான் இழப்பு தவிர விஜய்க்கு இழப்பு கிடையாது, பெரிய இழப்பு கிடையாது. வந்திருந்தால் மொத்த காங்கிரஸ் ஓட்டும் வந்திருக்கோன்றது உண்மை தான். அதில் சில சதவீதம் தான் இப்போ காங்கிரஸுக்கு போகும். ஏன்னா வர வேண்டாம், விஜயோட கூட்டணி சேரணும்னு நினச்சிருந்த எந்த காங்கிரஸ்காரனும் திருப்பி காங்கிரஸுக்கு ஓட்டோ இல்லை அவங்க இடத்துல இருக்கிற திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தோணலை. அதுக்கு விஜயா போட்டு வரட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இப்போ எக்ஸ்ட்ரா மூணு தொகுதி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த தொகுதி அந்த மூணு தொகுதி லாஸ்ட் டைம் நின்று அதே தொகுதி கொடுத்தா ஒரு மூணு தொகுதி வேறு தொகுதி கொடுக்கணும். அவங்க அந்த எந்த தொகுதி கொடுப்பாங்கன்னு தெரில. அதில் டிஎம்கே ஆள் ஒருத்தர் இருந்தாருன்னு வச்சுக்கலாம், அவர் வந்து அந்த தொகுதியை காங்கிரஸ் கொடுத்தோன்னா அவர் மன வருத்தத்தில் இருப்பார். இந்த தொகுதியை நம்ம இந்த தடவை நம்ம காங்கிரஸை ஜெயிக்க வச்சுட்டா அடுத்த தடவையும் நமக்கு கிடைக்காது அப்படின்ற எண்ணத்தில் அவர் அந்த தொகுதியை வரவிடவே மாட்டார். வர அவர் பண்ணலைனாலும் அவர் ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து அந்த அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போடாத பட்சத்தில் அவங்க மாற்று ஓட்டு கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் போட மாட்டாங்க. ஏன்னா ஏடிஎம்கே போடுற பாட்டும் பிஜேபிக்கு போடுற மாதிரி தான், அதனால அவங்க போட மாட்டாங்க. ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் வந்து சீமானும் விஜயும் தான். அவங்களுக்கு பெட்டர் வந்து சீமானுக்கு போடுவாங்கன்னு எனக்கு தோணலை, விஜய்க்கு தான் போடுவாங்க. ஸோ இந்த விதத்தில் பார்த்தா விஜய்க்கு வந்து
0: இதனால ஓட்டே
1: வரும், கூட திமுக ஓட்டும் வரும்ன்றேன். திமுக ஓட்டு காங்கிரஸில் திமுகவில் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்குற இடத்துல திமுகக்காரங்க போட மாட்டாங்கன்னு தோணுது. அவங்க வேற யாருக்கு போடுவாங்கன்னு எனக்கு தோணலை.
0: ஆமாம்,
1: அப்படி பார்த்தா காங்கிரஸுக்கு விஜய்க்கு வந்து இது ஒரு
0: சாதகமான ஒரு விஷயம் தான் சொல்கிறீங்க.
1: ஆனால் காங்கிரஸ்காரங்க அவங்க கூட போயிருக்கலாம்ன்றது என்னோட கருத்து. ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டை மாத்திரம் இல்லாமல் கேரளா பாண்டிச்சேரி இந்த இடத்துலையும் அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது.
0: ஆமாம், இது வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னதுனால அது விஜய் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி அவங்களுக்கு கிடச்சிருப்பாங்க. ஆனால் வந்து தமிழ்நாட்டிலே விஜயோடைய பலம் என்னன்னு தெரியாதப்ப கேரளாவில் எப்படி நம்ம விஜய்க்கு பலம் இருக்குன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? பாண்டிச்சேரியில் இருக்கலாம் கண்டிப்பாக, ஏன்னா தமிழ்நாடுடைய அங்கே எப்போவுமே அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்னு சொல்ல தாக்கம் இருக்கும். கேரளாவில் அவர் திரைப்படங்கள் ஓடுது. ஆனால் கேரளா வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே திரைப்படங்கள் அந்த திரை நட்சத்திரங்களுக்கு எதிரான ஒரு மாநிலமாக பார்க்கப்படுகிறது. அங்கே வந்து மோகன்லால் மம்முட்டியே நம்ம நடந்து போனால் கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க, வணக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நடிகருக்கு அங்கே தாக்கம் ஏதாவது இருக்குமா?
1: கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி மம்முட்டிக்கும் மோகன்லாலும் நடந்து போனால் இப்போ பார்க்காம இருக்கலாம். விஜய் வந்து கேரளாவில் கூட நடந்து போக விட மாட்டாங்க, ஒரு கூட்டம் சேர்ந்துடும்.
0: அப்படியா?
1: அது மாத்திரம் இல்லாமல் அங்கே வந்து ரெண்டே ரெண்டு இதுதான், காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வரும். இப்போ ஒரு அட்வான்டேஜ் தானே காங்கிரஸ்க்கு.
0: ஆமாம், காங்கிரஸ்க்கு
1: ஒரு பெரிய அட்வான்டேஜ் தானே வர்றதுக்கு, எல்லாம் எல்லாமே விளிம்பில் தான் இருப்பாங்க.
0: நீங்கள் சொல்கிறீங்க இப்போ காங்கிரஸ் வந்து இப்படி ஒரு பேக்கேஜாக கிடச்சிருக்குன்ட்டு. ஆனால்
1: பாண்டிச்சேரியில் கண்டிப்பாக அது ஒரு அட்வான்டேஜ்,
0: பாண்டிச்சேரியில் கண்டிப்பாக அதை பற்றி நான் இது பண்ணல, அது கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து காங்கிரஸ் ஒருவேளை இந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தால் இந்த ஒரு மூணு மாநிலத்தை வந்து பலம் நிரூபிக்காத விஜயை நம்பி அங்கே இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு ஒரு திமுக தான் எனக்கு தெரிஞ்ச அதில் ஒரு மேஜர் இப்போ நிறைய ஒரு பங்கு. மம்தாவும் இப்போ அதில் இல்லை, அகிலேஷும் வெளில வந்துட்டார். இப்போ திமுக தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இந்தியா கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருக்காங்க. அதை உடச்சிட்டு வெளியில் வருவாங்கன்னு எப்படி விஜய் வந்து எதிர்பார்க்கலாம்? அதாவது இந்த இப்போ அந்த கூட்டணி கணக்கே பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் சோனியா காந்தி தான் வந்து இது பண்ணாங்கன்ட்டு ஒரு பேச்சு இருக்குது. அவங்க தான் அவங்க சொல்லி தான் இந்த பங்கீடுலாம் முடிஞ்சுதுன்ட்டு. ஆனால் விஜய் அந்த எதிர்பார்த்தது வந்து நியாயமா?
1: தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்புன்னு நம்மெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி ராகுல் காந்தி, பிரியங்கா, சோனியா காந்தி எல்லாருமே பார்ப்பாங்க கருத்து கணிப்பு எப்படி இருக்குதுன்னு. அவங்களுக்கும் ரகசிய தகவல்லாம் வரும், இவருக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குதுன்னு. அதில் வந்து ராகுல் காந்திக்கும் பிரியங்காக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய் சைடு தான் போகணுன்ற எண்ணம் இருந்த மாதிரி. ஆனால் சோனியா காந்திக்கு அந்த எம்பிங்க இருக்கிற பாராளுமன்றத்தில் இன்னும் 3 வருஷம் இருக்குது.
0: ஆமாம்.
1: அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க தான் ரொம்ப அடமண்ட்டாக நின்று இதை கூட்டணியை உடைக்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இருந்தது. இல்லாட்டி அன்னைக்கு கூட பாருங்களேன், அந்த கூட்டணி இது பண்ணி கையெழுத்து போடும்போது கூட செல்வப்பெருந்தகையில் மூஞ்சில் இருந்த சிரிப்பு பக்கத்தில் இருக்க கிரீஷ் சோடங்கர் உம்முன்னு இருக்காரு.
0: இல்லை, அவர் கிரீஷ் சோடங்கர் தான் இதை வந்து திமுக வந்து இதை வந்து நீங்கள் பொதுவில் பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து திமுக சொன்ன மாதிரி தெரியுது. இது வந்து தொகுதி கூட்டணி
1: அவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இந்த சைடு போயிடுவாங்க,
0: 3 சீட்டு தான் வாங்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க,
1: கொடுத்துருப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா சோனியா காந்தி ஸ்ட்ரிக்டா சரி இந்த தடவை என்ன போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட பாதிப்பு வரணுன்னு தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன்.
0: சரி சரி சரி, ரொம்ப ரொம்ப உங்கள் பார்வை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்லிட்டார், கொள்கை எதிரி வந்து பாஜகன்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த கரூர் துர்சம்பவத்துக்கு அப்புறம் வந்து அவர் வந்து அந்த மத்திய அரசில் இருக்கக்கூடிய பாஜகவை பெரிதளவில் எதிர்க்காத மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. உங்களுடைய பார்வை என்ன, அது உண்மையிலேயே அப்படி தான் இருக்காரா, இல்லை அவர் எதிர்க்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்களா? போதுமான அளவு
2: முதல்ல இந்த பிஜேபியை பற்றி பேசுகிறதே இல்லை, அவர் பேசுகிறதே என்னோட எதிரி வந்து திமுக, உங்களுக்கு எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க.
0: ஆமாம்.
2: அதனால அவர் இது பண்ணலை. அவங்க ரெண்டு பேரும் வந்த பிறகு கூட, கூட்டணி வந்த பிறகு கூட அவர் என்ன சொல்வார்னா, அவங்க ரெண்டு பேருக்கு எத்தாப்லன்னு சொல்வார், பிஜேபி பற்றி தனியாக அவர் எந்த
0: பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கிறார். பிஜேபியோடைய அச்சுறுத்தல் தமிழ்நாட்டுக்கு
2: மைண்ட்லேயே இல்லைன்னு நினைக்கிறேன்.
0: மைண்ட்லேயே இல்லைங்கிறார, நல்லா நினச்சிட்டு.
2: ஆமாம், அவர் அதை ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன்.
0: ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, கண்டிப்பாக பிஜேபியுடைய ஒரு தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது இல்லைங்களா? அதாவது தாக்கம்னு நான் சொல்கிறது, அவங்க நிறைய திட்டங்களை உள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஆனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஓரளவு அதை தடுத்து நிறுத்துகிறாங்க. இப்போ அந்த கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், இல்லை வந்து மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து ஓரளவு நிறுத்துகிறாங்க. அப்போ வந்து அவங்க எப்படியாவது இந்த இடத்த பிடிக்கணும்னு நினைக்கிறப்ப ஏன் விஜய் வந்து அதை பற்றி பேச மாட்டேங்கிறார், ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறார்? அதுவும் தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு விஷயமாகத்தானே இருக்கும்.
1: விஜய் இப்போ எப்படி திமுககாரங்க எதிர்க்கிறாங்களோ, நான் ஆட்சிக்கு வந்தால் அப்போ எதிர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது. பிஜேபிக்கு நிறையா இடம் கொடுத்து பிஜேபிக்கு அங்கே இருக்கணுன்றது. அதனால் விஜய் கருத்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியல. இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாம், ஆனால் அவர் பேசாமல் இருக்கிறது இது ஒரு காரணமாக இருக்கலாம். வரும்போது பார்த்துக்கலாம்.
0: கண்டிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து நம்ம சட்டசபை தேர்தல் தானே அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டு போயிட முடியாது. ஏன்னா அதிமுக கூட்டணி, அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தாங்கன்னா கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி வந்து அவங்களுடைய அந்த சித்தாந்தங்களை உள்ளே கொண்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதே மாதிரி தான் நீட்லாம் ஜிஎஸ்டிலாம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தான் உள்ளே வந்தது தமிழ்நாட்டில். அப்படி வந்தது இருக்கிறது தான் இப்போ அதெல்லாம். அதனால் வந்து ஆனால் விஜய் வந்து அதை வந்து ஒரு தவிர்த்துக்கிட்டே வர்றார். ஆனால் அது எப்போ அதை பற்றி பேசுவான்னு தெரியல. ஒருவேளை தேர்தல் பரப்புரைகளில் இதே மாதிரி ஒரு கேள்வி வந்து ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேலே 2014 இருந்தது. 2014 வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்ததில் பெரிய காங்கிரஸ் வந்து அப்போ தானே தோக்குறாங்க, மோடி முத முத உள்ளே வராரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா வந்து எந்த பரப்புரையிலுமே மோடியை பற்றி பேசவே மாட்டாங்க, பிஜேபியை பற்றியும் பேச மாட்டாங்க, மோடியை பற்றியும் பேசவே மாட்டாங்க. இதை வந்து டிஎம்கே வந்து எல்லா தேர்தல் பரப்புரையிலும் கிளிகளையும் கிழிச்சாங்க. அப்புறம் தான் கடைசி பரப்புரையில் தான் வந்து ஜெயலலிதா வந்து அந்த மோடியா இந்த லேடியான்னு கேட்டது அந்த ஒரே ஒரு பரப்புரையில் தான் அவங்க கேட்டாங்க. அது அப்படியே நின்றுடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பேசவே இல்லை மோடியை பற்றி. அந்த ஒரே பரப்புரையில் தான் வந்து மோடியை வந்து விட்டு கிழிச்சிருத்தாங்க,
1: லேடியா மோடியான்னு பார்த்துடலாம்
0: அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதுதான் அப்போ தான் அந்த கடைசி தேர்தல் பரப்புரை தான் பவர்ஃபுல்லாக நின்றுச்சு. அவங்க ஜெயித்தாங்க, எல்லா தொகுதியும் ஜெயித்தாங்க. ஒருவேளை விஜயம் அந்த மாதிரி ஒரு அப்ரோச் வச்சிருப்பாரோ, கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் பிஜேபியை போட்டு அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கும். உங்களுடைய பார்வை என்ன?
1: இல்லை, அது மாதிரி நான் இதை யோசிக்கல. பேசணும்னா இப்போவே பேசியிருக்கலாம். ஜெயலலிதா அளவுக்கு தைரியமாக பேசக்கூடிய ஆள் மாதிரி
0: தெரியல.
1: ஜெயலலிதாவோட இதுவே
0: டைனமிக்
1: வேறு, அவங்களோட இது. அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி நம்ம எதிர்பார்க்க முடியாது, விஜய்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நடிகராக இருக்காரு, நிறையா விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட நிறையா பவர்ஸ் இருக்குது, இந்த இடி அது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால அவர் கொஞ்சம் அதை
0: கொஞ்சம்
1: நன்மையாக தான் பண்ணலாம். டிஎம்கே இப்போ எப்படி நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்ட பிறகு எப்படி அதை தடுத்து நிறுத்தலாம்னு பண்ணுறாங்களோ அதை நம்ம அன்னைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து தேவையில்லாமல் என்னத்துக்கு அவங்கள பற்றி பேசணும்? இப்போ நம்ம
0: இன்னைக்கு பேசினா தானே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இப்போ வந்து பிஜேபி வேணாம்
1: வந்து ஏடிஎம்கேவோட சேர்ந்ததே வந்து ஒரு பெரிய டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய இதாக தான் நினைக்கிறேன்.
0: ஒரு பின்னடைவு தான் அது, இல்லைன்னு சொல்ல முடியாது.
1: ஆட்சிக்கு இந்த தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆதரவே இல்லைன்னு தெரியும். ஒரு 2-3 தொகுதியில் இருந்தது நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடில், இப்போ அது கூட இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இந்த தடவை கூட அவங்களுக்கு ஒரு பெரிய இது இருக்காதுன்றது அவர் கணிப்பாக இருக்கலாம். எதுக்கு அவங்கள பற்றி பேசிட்டு நம்ம அதுக்கு தோத்தவொடனே சொல்லிக்கலாம், அவங்க பேசுறதுக்கே இது இல்லை, அவங்க தேவையில்லாதவங்க,
0: தேர்தல் முடிஞ்ச அப்புறம் பார்த்துக்கலாம்.
1: எனக்கு
0: தோணுது இல்லை, உங்கள் பார்வையும் ஒரு வித்தியாசமான பார்வையாக தான் இருக்கிறது. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, கடைசி நேரத்தில் அவர் பேசுவார் அப்படின்னு தான் நான் நினச்சேன். இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணும், கடைசி நேரத்தில் எலெக்ஷன் டைமில் அந்த பரப்புரையில் பேசலாம் அப்படின்னு அவர் நினைப்பார் அப்படின்னு தான் நான் நினச்சேன். சரி பரவாயில்ல. சரி, இன்னைக்கு நம்ம தொடர்ந்து திரு ராபின்சன் அவர்கள் மற்றும் திருமதி ஷீலாட்ட பேசும், அதுக்கு முன்னாடி இன்னொரு பாடலை கேட்டுட்டு வருவோம்.

0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ ஃபோர் பி தமிழ்லின் என்னமு குறுகிய குளோபல் டிஜிட்டல் அலைவரிசை. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் திரு ராபின்சன் மற்றும் திருமதி ஷீலா அவர்கள்கிட்ட சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அந்த அரசியல் சூழ்நிலை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். பலதரப்பட்ட கருத்துக்கள் அவங்களுடைய பார்வையில் சொல்லிட்டுருக்காங்க, அதை கேட்டுட்ருக்கோம். ராபின்சன், நம்ம வந்து இப்போ ஐயா, இப்போ நம்ம இதை பற்றி பேசணும், விஜய் பற்றி பேசணும், திமுகவை பற்றி பேசணும். இப்போ அதிமுக, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி, அது வந்து கிட்டத்தட்ட அந்த அதிமுக வந்து பிஜேபியிலிருந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெளியில் வந்தாங்க, திருப்பி இப்போ போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க சேரத்துக்கு 3 மாதம் முன்னாடி வரைக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் வந்து பிஜேபியோட கூட்டணியை வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்து எஸ்டிபி மாநாட்டில் போய் பேசினார். 3 மாதம் முன்னாடி தான் பேசினார். பேசிட்டு திருப்பி பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க அதிமுகவுடைய அரசியல் கணக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு தோல்வியே அடைஞ்சிட்ருக்க ஒரு நிலையில் தான் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த தேர்தல் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வாழ்வாசாவா தேர்தல் மாதிரி தான் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. எப்படி அவங்களுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சேர்ந்தது, இன்னும் இப்போ பாமக அன்புமணி வந்திருக்காரு உள்ள, இன்னும் சில பல கட்சிகள் இப்போ ஏற்கனவே அங்கே ஜிகே வாசன் உள்ளே இருக்காரு, இன்னும் நிறைய கட்சிகள்லாம் உள்ளே வருவாங்க, சின்ன சின்ன கட்சிகள்லாம் வருவாங்க. தினகரன் உள்ளே போயிருக்காரு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஒரு திருப்பம்னு சொல்லலாம். ஏன்னா தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமியை தான் எதிர்த்து பேசிகிட்டு இருந்தார் கொஞ்ச நாள் முன்னாடி, அவரே இப்போ உள்ளே போயிட்டாருங்கிறப்ப அந்த கூட்டணி ஓரளவு அப்படியே டேக் ஆஃப் ஆகிற மாதிரி தெரியுது அவங்களுக்கு.
1: இல்லை, எனக்கு அப்படி தோணல. தினகரனுக்கு, அன்புமணி ராமதாஸ்க்கு எல்லாம் சில ஏரியாவில் தான்
0: சமூக வாக்குகள்
1: அவங்களுக்கு தான் இருக்குது. அந்த இடத்துல வேணால் அவங்க கொஞ்சம் நிறைய வாக்கு வாங்கலாம், இல்லை ஜெயிக்க கூட செய்யலாம். ஆனால் பல தொகுதிகளில் அதிமுக வந்து டெபாசிட்டே இழந்துருவாங்க. விஜயோட என்ட்ரியாலையும் திமுகவுக்கு ஏற்கனவே இருக்கிற செல்வாக்காலையும் பல தொகுதியில் வந்து அதிமுக விஜய் வந்தது திமுகவுக்கு வந்து ஒரு 40% அடினா மீதி 60% அடி இவருக்கு
0: ஏடிஎம்கேக்குன்றீங்க.
1: பிஜேபிக்கு ஒன்றும் கிடையாது, அது ஜீரோ. அதை இவங்க விஜய்க்கு, விஜயால் பிஜேபியிலேருந்து போகிறவங்கன்றது எனக்கு தெரியல, யாரும் போவாங்கன்னு தோணலை. அதனால அவங்க பிஜேபியில் இருக்கவங்க பிஜேபியில் தான் இருப்பாங்க. எப்படி சீமான் கட்சியில் இருக்கவங்க சீமான் கட்சியில் தான் இருப்பாங்களோ, சீமானு கூட ஒரு பெரிய இழப்பு இருக்காதுன்னு எனக்கு தோணுது விஜய் சைடு போகிறதுக்கு. ஆனால் ஏடிஎம்கேக்கு அதிகபட்ச லாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.
0: ஷீலா, நீங்கள் சொல்லுங்கள், அதாவது அதிமுகவுக்கு வந்து மிகப்பெரிய பெண்கள் ஓட்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம். ஜெயலலிதா இருந்த வரைக்கும் மகளிர் ஓட்டு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள், குடும்ப தலைவிகள், வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து ஜெயலலிதா வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி பார்ப்பாங்க. ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ பெரிய ஒரு தைரியமாக இருக்காங்களேன்ட்டு பெண்கள் ஓட்டு இருக்கும். ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மகளிர் ஓட்டு குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதிமுகவுக்கு மேலே இன்னமும் அந்த ஈர்ப்பு இருக்குதா? இன்னமும் எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறவங்களாம் கூட இருக்காங்க, அந்த ஈர்ப்பு இன்னும்
2: இருக்கு.
0: இப்போ பிஜேபி கூட ஏடிஎம்கே சேர்ந்ததுனால வந்து, இப்போ அதிமுக சேர்ந்ததுனால வந்து சில பேர் சொல்கிறாங்க பிஜேபி வந்து அதிமுக வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க, அந்த அதிமுக இருந்த இடத்த பாரதிய ஜனதா கட்சி வந்து இட்டு நிரப்பி விடும், அதுதான் அவங்களுடைய இது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன, அது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
2: பிஜேபிக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்க சான்ஸ் இல்லை. ஆனால் அதே சமயம் வந்து எடப்பாடி வந்து அவரோட சேர்ந்தனால ஒரு வேளை இன்னும் அவங்களுக்கு செல்வாக்கு குறையலாம், கண்டிப்பாக
0: குறையுங்கிறீங்க?
2: கண்டிப்பாக குறையும், யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா பிஜேபி கட்சி நிறைய இந்த மத மாற்றங்கள் அது இது நிறைய விஷயங்கள்ல தமிழ்நாடு ரொம்ப எதிர்ப்புகள் இருக்கு. அதனால அந்த மைனாரிட்டி பீப்புளும் யாரும் போட மாட்டாங்க ஓட்டு. அதனால அந்த விஷயங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இது அவருக்கு ஒரு பின்னடைவு தான்,
0: பின்னடைவு தான். நேர்களே, நம்ம வந்து திரு ராபின்சன் அவர்கள் மற்றும் திருமதி ஷீலா அவர்கள்கிட்ட இன்றைக்கி அரசியல் கள சூழ்நிலை பற்றி எல்லாமே நம்ம நிறைய தெரிஞ்சு பேசிக்கிட்டோம். இன்றைக்கி அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தான், நான் சொன்னதும் என்னோடய தனிப்பட்ட கருத்துக்கள் தான். மேலும் இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள், பின்னூட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம முகநூல் பக்கமான பிரிஸ்பன் ஃபோரிபி தமிழ் ஒலி ரேடியோவில் தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மின்னஞ்சல் tamil@foribi.org.ai-லும் தெரிவிக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது பாரதி. நன்றி, வணக்கம்.